வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். ஹலோ, தேங்க்யூ. ஓகே லிசி, சந்தோஷம். அப்போ ஆ சரி லிசி, பை.

0: சாந்தா உட்கார்.
1: ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.